kuni ka chi wo shi. Zhuo bi ye ni li qi, yu wen ge jie sheng qi, kuni xue gu li xi, na guo guo deng yi. Yu wen da wa ji le, la ji guo me xie duan zhe wo si ne le, pu zai qing mian si wo shi. Ni ye ke wo lu zhi qi wo sheng wo shi. Ka ya jie, pu zai ge zeng zhu chi yi si ha jie. 你给我录制成我生活时，面对的没苍蝇些有些，一年二十年，他们都是些，可你看起自由些，可你看起自由些。